ஒய்யாரே ஒய்யாரே அந்த அன்னைக்கு ஜோஹாரே வையாரே உள்ளன் தாசுக்கு லைன் கோல்ட் பியாரே ஐயாரே ஐயாரே துக்கல்லோ துருவதாரே திவினுண்டி.

யாரு ஹொய்யாரு அந்தானிக்கு சோஹாரு கையாரு ஒள்ளன் தாக்கு தலைன கோல்ட் பியாரு.